0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரா மேப்பாச்சோ
0: பிமாரா மேப்பாச்சோ
2: யுவான் லங் யூ பீடோ டெல் ஆ லோகா காலு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: மார்மே பாச்சு
1: இடியுனோ ஓர் ரேடியோ பியும் ஏக்கிறே வேர்க்குவாரோ
0: மார்மே பாச்சு
1: இடியுனோ ஓர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ பியும் ஏக்கிறே வேர்க்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ

0: மர்ம பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: லைஃப் ஏன் நோ ஜோக் மேன் நோ யா நோ வாட் இட் இஸ் யா பிட்ஸ் பாய் ஆன் திஸ் ஒன்

0: ஆர் மேப்பாச்சு
1: இட்யூனியோ ஆர் ரேடியோ.
2: On a parlé d'attirer, on est en kit.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ